0: வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் வாணி எனும் உதயக்கலைவாணி இணைந்திருக்கிறேன். என்னோட சுவாத்தியம் இணைந்திருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வாணிசை வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சிகள். உங்கள் மாலை பொழுதை நல்ல தகவல்கள் மூலமாகவும் இசையாலும் அழகாக்க உங்களோடு இணைந்திருக்கிறோம். சரி நேயர்களே, நிகழ்ச்சியை தொடங்கும் முன் நாட்டை அங்கீகரிப்போம். அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. நாம் இன்று வாழும், பணிபுரியும் மற்றும் ஒன்றுகூடும் மேற்கு மெல்பர்ன் நிலப்பரப்பின் பாரம்பரிய உரிமையாளர்களான வதவரோங், வாய்வரோங் மற்றும் புன்வரோங் மக்களுக்கு எங்களது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலத்தின் கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால மூத்த தலைவர்களுக்கும் மற்றும் இங்கு வாழும் அனைத்து அபோரிஜினல் மற்றும் டாரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலாண்டர் மக்களுக்கும் அவர்களின் மூதாதையர்களுக்கும் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரத்திற்கும் எங்களது மனமார்ந்த மரியாதையை சமர்ப்பிக்கிறோம். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அவர்களின் வழியில் இந்த மண்ணையும் இதன் சமூகத்தையும் மதித்து எங்களது தமிழ் மொழியையும் சேவையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வாய்ப்பை பெருமையாக கருதுகிறோம். நன்றி.
1: நேரம் சரியாக 6:02. முதல்ல ஒரு பாட்டு கேட்கலாம். நம்ம தில் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், கபிலன் வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில் ஒலிக்கும் பாடல் உன் சமையல் அறையில். கேளுங்கள்.

0: ஒரு புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அந்த புத்தகத்தோட பெயர் என்னன்னா காலையில் எழுந்தவுடன் தவளை. இது என்ன புத்தகம்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே தவளையை பத்தின புத்தகம் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி வெல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் பிரையன் ட்ரேசி. பல ஆண்டுகளாக தனிநபர் முன்னேற்றம், வேலை திறன், நேர மேலாண்மை போன்ற விஷயங்களை பற்றி ஆய்வு செய்து பயிற்சிகள் கொடுத்து வந்தவர் பிரையன் ட்ரேசி. இந்த புத்தகத்தின் அடிப்படை கருத்து மிகவும் எளிமையானது. நம்மிடம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் எல்லா வேலைகளும் ஒரே அளவுக்கு முக்கியமானவை கிடையாது. அதில் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை முதலில் கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த தவளை. நூலும் இதை தான் வலியுறுத்துகிறது. நம்முடைய மிக முக்கியமான வேலையை முதலில் செய்து முடிப்பதற்கான பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று.
1: அதாவது நமக்கு ஒரு நாளைக்கு 10 வேலை இருந்தாலும் அதில் உண்மையாலே முக்கியமானது எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதைத்தான் முதல்ல செய்யணும்.
0: சரியா சொன்னீங்க. ஆனால் அதோட கதை முடியல. இந்த புத்தகத்தில் 21 விதமான வழிமுறைகள் சொல்லியிருக்காரு. இலக்கை எப்படி நிர்ணயிக்கணும், ஒரு நாளை எப்படி திட்டமிடணும், எந்த வேலையை முதலில் செய்யணும், எப்படி தள்ளி போடுற பழக்கத்தை வெல்லணும், இந்த மாதிரி நிறைய. இப்படி வாழ்க்கையிலேயே உடனடியாக பயன்படக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இந்த புத்தகம் பேசுது. நூலின் உள்ளடக்க பட்டியலே இலக்கு நிர்ணயம், தினசரி திட்டமிடல், 80-20 கொள்கை, ABCD முறை, ஒரு நேரத்தில் ஒரு வேலை, கவனத்தை ஒருமுகப்படுத்துதல் போன்ற 21 வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இன்னைக்கு நாம் இந்த புத்தகத்தை முழுசாக விமர்சனம் செய்ய போகிறதில்ல. அதிலிருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு நாம் இப்போ என்ன பண்ணுறோம், இதை இந்த புத்தகம் எப்படி இன்னும் நல்லா செய்ய சொல்லுது அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் பேச போகிறோம். அதனால் நேயர்களே, அதற்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா ஸ்வாதி. நம்ம அடுத்து நம்ம கேட்க போற பாடல் வந்து நிமிர் திரைப்படத்துல அஜினேஷ் லோக்நாத் இசையில், தாமரை வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்களில், நெஞ்சில் மாமலை. கேளுங்க, தொடர்ந்து கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அருமையான பாடல் ஸ்வதி. இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பாடல். சரி, நீங்கள் தான் கருத்து கந்தசாமி அச்சே ஸ்வாதி, சொல்லுங்கள் இன்றைக்கி அடுத்த கருத்தை என்ன சொல்ல போகிறீங்க?
1: நேர்களே, இந்த புத்தகத்திலிருந்து முதல் கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, முதலில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று முடிவு செய்யணும்.
0: அது எப்படி நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும், எப்படி நம்ம முடிவு பண்ணுறது? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்.
1: உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம், ஒரு பொண்ணு வந்து நினைக்கிறாங்க, நான் வந்து உடல் பருமனாக இருக்கேன், நான் நல்ல உடல் இழைக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். அப்படியே நினச்சிட்டு இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு சரியான திட்டமிடல் வந்து செய்யணும். என்ன மாதிரி? உதாரணத்துக்கு, அடுத்த 3 மாதத்தில் நான் ஒரு 5 கிலோ குறைக்கணும், வாரத்துக்கு 4 நாட்களாவது நடக்கணும், நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிடணும். இந்த மாதிரி அவங்க தனக்கு ஒரு அட்டவணையை தயாரித்து அதை ஒவ்வொரு நாளும் மறக்காமல் அதை நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து செஞ்சுட்டு வரணும். இதுதான் வந்து தெளிவான இலக்கு. அதனால் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம எழுதணும்.
0: அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திட்டமிடுதல், நல்லா திட்டமிட்டு அதை செயலாகவும் ஆக்கணும்.
1: புத்தகமும் முதல்ல என்ன சொல்லுதுன்னா, முதலில் இலக்கையும் குறிக்கோளையும் தெளிவாக எழுதிக்கொள்ள சொல்கிறது.
0: ரொம்ப நல்ல கருத்து ஸ்வாதி. நான் நினைக்கிறேன் நேயர்களுக்கும் இது ரொம்ப, இது எல்லாமே தெரிந்த விஷயங்கள் தான், ஆனால் இது ஒரு நம்மளுக்கு ஒரு
1: நினைவூட்டலாக
0: இருக்கும் கண்டிப்பாக. சரி, அடுத்த கருத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு கேட்டுடலாமா? ஓகே. அடுத்தது, ஆதி திரைப்படத்தில் வித்யாசாகர் இசையில் யுகபாரதி வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் சுஜாதா மோகன் பாடிய பாடல் என்னை கொஞ்சம் வாமலையே.

0: சரி ஸ்வாதி, அடுத்த கருத்தை நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: நேயர்களே, நிலைய நேரம் சரியாக 6:22 துளிகள், 88.9 பண்பலை வரிசையினூடாகவும் www.winfm.org.au என்ற இணையத்தினூடாகவும் வானிசை வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்துள்ளீர்கள். வாணி, இப்போ ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, அடுத்த நாள் வேலையை முதல் நாளே திட்டமிட வேண்டும்.
0: இது ரொம்ப எளிய விஷயம் மாதிரி தெரியுதே.
1: ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் இதை முயற்சி செஞ்சு பார்த்தா பெரிய மாற்றம் தரும். நம்மில் பல பேர் காலையில் எழுந்ததும் இன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அதுக்குள்ள குழந்தைகள், கைபேசி, சமையல், வேலை, நாள் ஓடிடும். அதுக்கு பதிலாக முந்தின நாள் இரவே ஒரு காகிதத்தில் நாளைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை எழுதி வச்சுக்கணும். காலையில் எழுந்ததும் யோசிக்க வேண்டிய நேரம் குறையும். புத்தகமும் அடுத்த நாளுக்கான வேலைகளை முன்கூட்டியே பட்டியலிட சொல்கிறது. திட்டமிடுவதற்கு செலவிடும் நேரம் பின்னர் செயல்பாட்டில் நேரத்தை மிச்சப்படுத்தும் என்று குறிப்பிடுகிறது.
0: அதாவது காலையில் நம்ம என்னென்ன செய்யணும்னு யோசிக்கிற நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம், பதட்டத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம்.
1: சரியா சொன்னீங்க வாணி. சரி நேயர்களே, அடுத்த பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாமா?
0: கண்டிப்பா. ஸோ அடுத்த பாடல் வந்து துள்ளாத முனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன் குரல்களில், 20 கோடி நிலவுகள் கூடி.

0: நம்ம இன்னைக்கு ரெண்டு கருத்துக்கள் பகிர்ந்திருக்கோம்ல ஸ்வாதி.
1: ஆமாம் வாணி. முதலாவது கருத்து என்னன்னா, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுட்டு அதற்கான இலக்கையும் குறிக்கோளையும் தெளிவாக எழுதி கொண்டு செயல்படுவது. இரண்டாவது கருத்து என்னன்னா, அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை முதல் நாளே திட்டமிட்டு கொண்டு செய்ய வேண்டும்.
0: ரொம்ப நன்றி ஸ்வாதி. சரி நேயர்களே, நாங்கள் பகிர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு மாலை பொழுதில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் இளையராஜா இசையில், பழனி பாரதி வரிகளில், சுஜாதா மோகன் மற்றும் தேவன் ஏகாம்பரம் குரல்களில் மஞ்சள் பூசும். தொடர்ந்து கேளுங்க, ரசித்து மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வானிசையின் வெள்ளி மாலை தமிழ் ஒலிபரப்பு. இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் இரவு 8 மணி வரை கேட்டு மகிழலாம். ஹலோ மெல்பர்ன் தமிழ் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இத்தனை நாள் நான் எங்கே போனேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது, ஒரு நாளில் ஒரு தடவையாவது நாம் எல்லாரும் நம்மக்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எல்லாமே சரியாக போகிற மற்ற எல்லா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமே சரியாக போகிற மாதிரி இருக்கே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? யோசிச்சிருக்கீங்களா? அப்படி நீங்கள் யோசிக்கிறவராக இருந்தால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கானது. ஒரு பாடலுக்கு பிறகு வாங்க, நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம்.

அருமையான பாடல் இல்லையா நண்பர்களே? சரி, வை மீ வை மீ அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருப்போம். சரி, இருக்கட்டும். என்னைக்காவது நம்மளுடைய மைண்டை பற்றின பவர் உங்களுக்கு தெரியுமா? நம்ம மைண்டுக்கு ஒரு சிறப்பான பவர் இருக்கு. அதாவது, நாம் எதை நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால் நடத்த முடியும். சில பேர் பழசை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க, இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அதை யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, பிரச்சனைகளை நினைக்கிறத விட அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தேடணும். அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு முதல் படியாக இருக்கும், இல்லையா? இப்போ எப்போவுமே எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும், இல்லையா? ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன் அட் அ டைம், அதாவது முதல்ல எந்த நம்ம சால்வ் பண்ண முடியுமோ அதை நம்ம கண்ணுக்கு கொண்டு வரணும். அதுக்கான சொல்யூஷனை நம்ம தேடணும். பிரச்சனைகளை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை அதுலேயே முடிஞ்சிடும். ஸோ பிரச்சனைகளை தாண்டி அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்கும், நாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எப்படி அதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்மளோட முதல் படியாக இருக்கும், இல்லையா? இப்போ ஒரு அருமையான பாடல் வருது, கேளுங்க, தொடர்ந்து பேசலாம்.

வெல்கம் பேக் மக்களே. இப்போ நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். ஒரு மெஜிஷியன் இருந்திருக்காரு, அவர் பேர் ஹாரி. அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஜிஷியன் மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறந்த லாக்ஸ்மித்தும் கூட. அவரோட சிறப்பு அம்சம் என்னன்னா, அவரால் எந்த ஒரு பூட்டையும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே அவரால் திறக்க முடியுமா. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் ஒரு புது ஜெயில் உருவாக்கியிருக்கோம், அந்த ஜெயிலில் இருக்க பூட்டை உன்னால் திறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி நீ திறந்தன்னா உனக்கு நிறைய பரிசுகள் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இவரும் சரி, நமக்கு தான் இது கை வந்த கலையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே போயிருக்கார். அங்கே போய் அந்த பெரிய டோரை பார்த்துருக்காரு. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, 15 நிமிஷம் ஆயிருக்கு, ஆனாலும் அவரால் திறக்க முடியல. அப்போது அவருக்குள்ள பல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வேளை இந்த டோரை ஒரு சிறந்த லாக்ஸ்மித் செஞ்சிருப்பாரோ, ஒரு வேளை இந்த டோரை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாமலே போயிருமோ அப்படின்னு பல குழப்பம் அவருக்கு வந்திருக்கு. அரை மணி நேரம் ஆகியிருக்கு, 1 மணி நேரம் ஆயிருக்கு, 2 மணி நேரம் ஆயிருக்கு, அவரால் முடியலை, அவர் மயங்கியும் விழுந்துட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டோரில் லாக்கே கிடையாதான், அது ஈஸியாக திறக்கக்கூடிய ஒரு டோர் தான். ஆனால் அதை செஞ்ச முறை மட்டும்தான் பயங்கரமாக இருந்திருக்கு. அந்த டோர் அவர் லைட்டாக புஷ் பண்ணியிருந்தா கூட அது திறந்திருக்கும் போல. நம்ம லைஃப்பில் கூட அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்திருக்கும், பிரச்சனை பெருசாகவே இருக்காது, ஆனால் இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, ஒரு வேளை இந்த பிரச்சனையால் நான் தோற்று போயிடுவேனோ, இல்லை இந்த பிரச்சனை வந்தால் இதுக்கு மேலே நான் எந்திக்கவே முடியாதோ அப்படின்னு பல பேர் பல நேரங்களில் நினைக்கிறது உண்டு. ஆனால் யாருமே இல்லை இது என்ன பிரச்சனைன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்களா, கிடையாது. பிரச்சனையை பார்க்கறத விட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு நாம் நினச்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இப்போ ஒரு அருமையான பாடல் கேளுங்க, தொடர்ந்து பேசலாம்.

வெல்கம் பேக் மக்களே. சரி, எப்போல்லாம் உங்களுக்கு வை மீ அப்படின்னு தோணும்? சரி, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு எப்போல்லாம் தோணுனா, ஒரு ஒரு இடத்துலையே நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது நான் மட்டும் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு அப்போ தோணும், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்ம மட்டும் ஏன் அதே இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று எப்போ தோணும்னா, வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் வர்றப்போ. இப்போது அது எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போது சில பேர் வந்து படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்துருக்கலாம், அதுக்கான விண்ணப்பம் வர்றதுக்கு லேட் ஆகலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. இப்போது நம்ம இங்கே இருக்கிறதுனால சொல்கிற வீசா ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை பல விஷயங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன நடப்போம்னா, ஏன் எனக்கு மட்டும் இந்த வெயிட்டிங் பீரியட், என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் முன்னேறாங்களே, இல்லை நம்ம ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கலாம், ஏன் என்னோடய வேலை மட்டும் இன்னும் கிடைக்காம இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, சரி இந்த வெயிட்டிங் பீரியட் எனக்கு என்ன கற்று தருது, நான் இதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எப்போவுமே நம்ம வை மீ, எனக்கு ஏன், எனக்கு ஏன் அப்படின்னு நினைக்கும்போது நாம் ஒரு விக்டம் மோட்லே தான் இருப்போம். நம்ம ஹீரோவாக இருக்கணும்னு நான் சொல்லவே வரல, நம்ம வில்லனாக கூட இருந்துடலாம், ஆனால் எந்த இடத்துலையும் நான் ஒரு விக்டம் அப்படிங்கிறத நீங்கள் யார்கிட்டையும் பதிய வைக்கவே கூடாது, ஏன்னா அது உங்களுடைய சுயமரியாதைக்கு இழிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்றைக்குமே எந்த பிரச்சனை வந்தாலும் வை மீ அப்படிங்கிற கேள்வியை தூக்கிட்டு ட்ரை மீ அப்படின்னு அந்த இடத்துல மாற்றி பாருங்களேன், அங்கே ஒரு மாற்றம் வரும். இப்போ ஒரு அருமையான பாடல் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

இப்போ ஒரு அழகான கவிதையோட நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அது நீங்கள் கேட்க ஆவலாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். காத்திருப்பு, காத்திருக்கிறேன். எதற்கென்று தெரியாமல் அல்ல, எப்போது என்று தெரியாமல். ஒவ்வொரு நாளும் ஒரு பதிலை தேடுகிறேன். ஒவ்வொரு இரவும் ஒரு நம்பிக்கையை தேற்றுகிறேன். என்னை சுற்றியவர்கள் ஒவ்வொருவராக முன்னேறுகிறார்கள். நான் மட்டும் அதே இடத்தில் நிற்பது போல தோன்றுகிறது. அதே இடத்தில் நான் மட்டும் நிற்பது போல தோன்றுகிட்டது. எனக்கு மட்டும் ஏன், எனக்கு எப்போது என்று மனசு கேட்கிறது. ஆனால் நம்முடைய பயணம் அடுத்தவர்களுடைய வேகத்தில் நடக்க வேண்டியதல்லை. சில விதைகள் சீக்கிரம் முளைக்கும், சில விதைகள் மண்ணுக்குள் நீண்ட நாட்கள் அமைதியாக காத்திருக்கும், காத்திருக்கவும் வேண்டும். அதனால் அது வளரவே இல்லை என்று அர்த்தமில்லை, அது வேர்களை வளர்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காத்திருப்பும் அப்படித்தான். இன்று எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம், அதனால் காத்திருங்கள். ஆனால் நாளைக்கான நம்மை இன்றைய காத்திருப்பு உருவாக்கி கொண்டிருக்கலாம், அதனால் காத்திருங்கள். ஆனால் உங்கள் கனவுகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்பது மட்டும்தான் உண்மை. உங்களுக்கான நேரம் வராது என்பது உண்மையல்ல. ஒரு நாள் இன்று ஏன் எனக்கு என்று கேட்ட அதே வாழ்க்கையை பார்த்து, நல்ல வேளை அப்போது நான் காத்திருந்தேன் என்று நீங்கள் சொல்லக்கூடும். அதுவரை காத்திருங்கள், நம்புங்கள், முன்னேறுங்கள். உங்கள் நேரம் வரும். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே சஞ்சனா. நன்றி, வணக்கம்.

வானிசை வானொலி நேயர்களுக்கு இனி நாம் அடுத்த கேட்க இருப்பது இன்று ஒரு சிந்தனை. வானொலி நேயர்களுக்கு ஐயப்பனின் அன்பு வணக்கம். இன்று ஒரு சிந்தனையில் நாம் இருக்கிற சிந்தனை வந்து தூக்கமும் உடல் ஆரோக்கியமும் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு இப்போ மருத்துவர்களும் சொல்லுறாங்க, நமக்கும் தெரியும். அப்படி தூங்கினாதான் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகள் வந்து 12 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம், அதாவது கை குழந்தைகள். மற்ற குழந்தைகள் கூட 8 மணி நேரம் தூங்குவாங்க. இப்படி தூக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம உடம்பானது உறுப்புகள் அனைத்துமே ராத்திரி நேரத்தில் தான் ஓய்வு எடுக்குது. கை கால்கள் மூளை மற்ற மனசு எல்லாமே ஓய்வு எடுக்கிற நேரம் இரவு நேரம். அதனால தான் நம்ம தூங்குகிறோம். சில பேரை பார்த்தீங்கன்னா கடனை பற்றி கவலைப்பட்டு இருப்பாங்க, இல்லாட்டி போனால் குடும்ப பிரச்சனைகளை நினச்சி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சிந்திச்சுக்கிறப்பையும் நமக்கு தூக்கம் வராது, பிறண்டு தான் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. பெரியவர்களுக்கு அது சராசரி நடக்கிறது தான். நம்ம கவலைப்படுறதால மட்டும் ஒரு காரியம் நடக்குதுன்னா எல்லாருமே கவலைப்படலாமே. அதனால் நம்ம ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கணும்னா நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கணும். நம்ம எப்படி ஓய்வு எடுக்கிறோம்னா அப்போ தான் நமக்கு நல்லது. இல்லாவிட்டால் நமக்கு வந்து மறுநாள் நமக்கு விடுகிறப்ப ஆரோக்கியமாகவே இருக்காது, மகிழ்ச்சியாகவும் இருக்காது, ஏதோ ரொம்ப சோர்வாக இருக்கிறாப்புல இருக்கும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பாருங்கள், அந்த சோர்வு ஈர்வெல்லாம் போயிடும். அதனால தான் நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறப்ப என் நண்பர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பார், எனக்கு நல்லா தூக்கம் வருதுங்க, நைட்லேயும் தூக்கம் வருது, பகலில் அதை விட தூக்கம் வருது. இதில் அப்படியா எப்படிங்கன்னு கேட்டேன். யாராச்சும் எனக்கு வீட்லேயோ அல்லது வெளியிலேயோ வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, தூக்க தூக்கமாக வருங்க. இது எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் இன்று ஒரு சிந்தனை.

வணக்கம் மக்களே. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரத்தில் இப்பொழுது நேரம் சரியாக 7:07. இந்த அழகான அமைதியான மாலை பொழுதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வின் எஃப்எம் வானிசை வானொலி அலைவரிசை 88.9. மைக் முன்னாடி உங்களுடன் நான் பாரதி பாண்டியன். என்னோட இன்னைக்கு ஸ்டுடியோவில் இணைஞ்சிருக்காங்க ரிஃபா மற்றும் கிருத்திகா சப்தரிஷி. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 6 ஆஸ்திரேலியா முழுக்க நம்ம ஃபாதர்ஸ் டே ரொம்ப அழகாக கொண்டாடினோம். அன்னையர் தினம் வந்தால் சோஷியல் மீடியா முழுக்க கவிதைகளும் வாழ்த்துகளுமாக நிறையும். ஆனால் அப்பாக்களுக்கான அந்த தினம் வரும்போது மட்டும் எங்கேயோ ஒரு சின்ன அமைதி, ஒரு தயக்கம் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால தான் நாங்கள் எல்லாரும் யோசித்தோம் இந்த வாரம் அப்பாக்கள் பற்றி விரிவாக நாம ஏன் பேசக்கூடாதுன்னு. பொதுவாக அம்மா காட்டுற அன்பு உடனே கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அம்மாக்கள் அவங்களோட அன்பை ஏதாவது ஒரு வழியில் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அப்பாக்கள் அவங்களோட அன்பை புரிஞ்சிக்கவே நமக்கு பல வருஷம் ஆகும். அப்பா மகள் உறவில் இருக்கிற அந்த பாசம், அப்பா மகன் உறவில் ஒளிஞ்சிருக்கிற அந்த மௌனமான மரியாதை, அப்பான்னா கண்டிப்பா இல்லை உள்ளுக்குள்ளே ரொம்பவே கூலா, அப்பாவோட அறிவுரையை நாம் உணரும் தருணம்னு, இப்படி அப்பாக்களின் அன்பிலும் வளர்ப்பிலும் இருக்கிற பல பரிமாணங்களை தான் நாம் இந்த அடுத்த 1 மணி நேரம் பேச போகிறோம். எங்களோட சொந்த அனுபவங்கள், நாங்கள் பார்த்த சில நிகழ்ச்சியான கதைகள்னு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு அழகான நினைவூட்டலாக இருக்க போகுது. நான் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக நம்புகிறேங்க. இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்கிறதில்ல. இன்றைக்கி

வரிசையில் பென்னி தயாள் மற்றும் மகதி குரல்களில் அஜித்குமார் நடிப்பில் உருவான ஒரு அழகான பாடல் உனக்கு என்ன வேணும் சொல்லு. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். இது உங்கள் விண்ணப்பம் வானிசை வானொலி அலைவரிசை 88.9.

0: அருமையான ஒரு பாட்டு கேட்டோம். இப்போ தந்தையர் தின ஸ்பெஷல் பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த இடத்துல நம்ம நேரம் வந்து 7:14 ஆகுது. ரிஃபா, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க அப்பா எப்படி உங்களை வளர்த்தாரு? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிப்பா வளர்த்த ஒரு அப்பாவா, இல்ல ரொம்ப சில்லா கூலா சந்தோஷமா ஒரு ரூல்ஸ் எல்லாம் இல்லாம ஜாலியா உங்களை வளர்த்தாரா? எப்படி அவர் உங்களை வளர்த்தாரு, அந்த விதத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வெள்ளி மாலை நேரத்தில் வானிசை வானொலி 88.9 மூலமாக உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். கிருத்திகா, ஆக்சுவலாக ஒரு ஃபன்னான ஒரு குவெஸ்டினோட நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய அப்பாவை வந்து ஸ்ட்ரிக்டா இல்லை கூலா அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக வந்து ரெண்டு சைடுமே அவங்கள வந்து செக்ரிகேட் பண்ண முடியாது. நடுவில் ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அங்கே தான் வைக்கணும். ஏன்னா வந்துட்டு என்னோடய அப்பா மட்டும் இல்லை, என்னோடய என்டையர் ஃபேமிலியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஸ்ட்ரிக்ட் கூல் அப்படின்லாம் பிரிக்க முடியாது. பிகாஸ் வந்து அவங்க எல்லாம் நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே வந்து நேச்சுரலாக அதை வந்து திணிச்சிடுவாங்க அப்படியே. அந்த வகையில் வந்துட்டு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக தான் வந்து இதை கொஞ்சம் ஈஸியாக கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒன் ஆஃப் சச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட அண்டர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம். நான் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன வேணும்னாலும் படி, உனக்கு என்ன இஷ்டமோ அதை படி, படிக்க வேண்டியது வந்து உன்னோட வேலை, சப்போர்ட் பண்ணுறது வந்து எங்களோட வேலை அப்படின்வாங்க. அது கேட்கும் போது எப்படி இருக்கும்னா, வா வாப்பா வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு அப்படி இருக்கும். பட் போஸ்ட் கிராஜுவேஷனோட ஐடியாவோட சேர்ந்து தான் நம்ம வந்து அந்த யூஜியும் எடுத்திருப்போம். பட் நம்ம உள்ளே போனதுக்கு அப்புறமா ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வரும், ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடப்பாங்க. அப்போ வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அதுக்கு டைரக்டாக நோலாம் வராது. அதுக்கு பதிலாக வந்து நீ முன்னாடி யோசிச்ச கோர்ஸ் வந்து உனக்கு சூட் ஆகும், நீ ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் தான் எடுத்திருந்த, உனக்கு என்ன தேவைன்னு உனக்கே தெரியும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டைரக்டாக நோ அப்படின்னு சொல்லாமல் நம்மளையே நம்மளோட டெசிஷனை வந்து ரீதிங்க் பண்ண வைக்கிறது. இதில் என்ன அதோடைய ட்ரிக் என்ன அப்படின்னா, யூஜிக்கு ஓகே சொன்ன அப்பா வந்து பிஜி வேற கோர்ஸ்க்கு வந்து ஓகே சொல்லலை. அதுக்கான ரீசன் வந்து யூஜி அவருடைய பிரெயினில் அவங்க வச்சிருந்த பவுண்ட்ரி, அவங்க வச்சிருந்த மார்ஜின், அதை வந்து அது கிராஸ் பண்ணலை. வேற பிஜி வந்து அவங்க நினச்சி வச்சிருந்த அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ டைரக்ட் நோ வந்து வராது. அதுக்கு பதிலாக வந்து உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் தான் வரும். அட் த சேம் டைம் பிஜியை நான் வந்து வெளியூரில் போய் பண்ணணும், சிட்டி விட்டு வெளியே போகணும் அப்படின்னு யோசித்தேன். அதை கேட்குறப்பவும் டைரக்ட் நோ வராது. இன்ஸ்டெட் தம்பி வந்து ஹாஸ்டல் ஆல்ரெடி போயிட்டான், அக்கா திருமணம் முடிஞ்சு போயிட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் உங்கள் மூணு பேரையும் விட்டுட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு, அந்த கேள்வி தான் வருமே தவிர. ஸோ ஃபேமிலியை முன்னாடி வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த டெசிஷனை வந்து மறுபடியும் நம்மளையே ரீதிங்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அதை ட்ரிக் என்ன அப்படின்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் நோ டைரக்ட் நோ, இதுதான். அண்ட் என்னோட ஃபேமிலி பற்றி பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து நம்மளை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது. பிகாஸ் நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி ஒரு கூட்டு குடும்பம். இப்போ நான் ஒரு வெளியே போகணும் அப்படின்னா கூட, என்னோடைய பெட்ரூம்லேருந்து வாசல் வரைக்கும் போகிறதுக்கு நான் வந்து டைனிங் ஏரியா, கிச்சன், லிவிங் ஏரியா, மெயின் கேட் இந்த மாதிரி கிராஸ் பண்ணணும். ஸோ அப்பாவோட சேர்ந்து எனக்கு ரெண்டு சித்தப்பாக்களும் இருக்காங்க, சாச்சாஸ்னு சொல்லுவோம். ஸோ சாச்சா இருந்தால் ஆப்வியஸாக சாச்சி சித்திங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா கூட, ஐ லிட்ரலி ஹேட் டு பாஸ் 3 செக்யூரிட்டி கேட்ஸ். அது எப்படின்னா, எங்கே போகிற, எப்போ போகிற, யாரோட போகிற, எப்போ வருவ, இந்த மாதிரி வந்து ஒரு 4 or 5 செட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் இருக்கும். இது ஆப்வியஸாக எல்லார் வீட்லேயுமே ரொம்ப காமன் தான். பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை பேரும் அந்த கேள்வியை கேட்பாங்க, ஆர்டரே மாறாமல் கேட்பாங்கங்க. ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும், அப்படி அதே மாடுலேஷன், அதே ஆர்டரு. அப்போ வந்து ஏன் இவ்வளோ கேட்குறாங்க நம்மளை அப்படின்னு தோணும். பட் இப்போ யோசித்து பார்க்குறப்போ, லிட்ரலி என்னோட வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, எவ்ரிபடி நியூ வேர் ஐ வாஸ் அண்ட் யாரோட இருக்கேன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது அதை யோசித்து பார்த்தா கூட ஒரு ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் ஆகும், ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் ஆகும். அப்போது நம்மளுக்கு புரியலை ஹவு பிக் த சேஃப்டி நெட் வாஸ் அப்படின்றது வந்து புரியல. இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ என்னோட ஃபேமிலியும் சரி, என்னோட அப்பாவும் சரி, ஹர்ட் பண்ணாமல் அந்த ஒரு ட்விஸ்ட் வைக்கிறதுல, அதில் அப்பா வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். அது என்ன ஒரு ஃபீல்னா, டெசிஷன் நீ தான் எடுத்த அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களோட மைண்டில் எப்படி இருக்கும்னா, உன்னோட டெசிஷன் என்னுடைய பவுண்ட்ரிஸ் கைட்லைன்ஸ் இதுங்களுக்குள்ளே தான் இருந்துச்சு, அது உனக்கு தெரியாது, அது லேட்டரானால் தான் தெரியும் அப்படின்றது தான் அதோட ட்விஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம கூட பாரதியும் இணைஞ்சிருக்காங்க இல்லையா. ஸோ பாரதி, உங்களோடைய அப்பாவோடய பேரண்டிங் ஸ்டைல் என்னவா இருந்துச்சு? உங்களால் வந்துட்டு அதை ஸ்ட்ரிக்ட் கூல் அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க முடிஞ்சதா?
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க ரிஃபா. நோவை கூட இவ்வளோ ஹர்ட் பண்ணாமல் கடைசி நீங்களே டிசிஷன் எடுத்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்துட்றாங்க பாருங்களேன், உண்மையிலே சூப்பருங்க. என்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக கூலான்னு கேட்டால், அன்னைக்கு அவர் எனக்கு அக்மார்க் மிலிட்ரி அப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தான் புரியுது அவர் எனக்கு எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோன்னு. சின்ன வயசில் நாங்கள் ஒரு 20 வீடுகள் இருந்த காலனியில் இருந்தோம். சாயங்காலம் 7 மணிக்கு மேலே வாசல் லைட் வெளிச்சத்தில் 15 ஒரு 20 பசங்க ரவுண்டு கட்டி விளையாடுவோம். ஆனால் கரெக்டாக 8:30 ஆச்சுன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? எங்கள் வீட்டு வாசல் லைட்டை டாக்குன்னு ஆஃப் பண்ணிடுவார். அந்த ஏரியா இருட்டான உடனே மொத்த கூட்டத்தோட ஆட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும். 9 வரலைன்னா கதவை லாக் பண்ணிடுவார். அன்னைக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பேரண்ட்டாக நிற்கும்போது அதே 9 பழக்கம் தான் என் பசங்களோட ஹெல்த்தியான ரொட்டீனாக மாறி நிற்குது. எங்கள் அப்பாவோட இன்னொரு முகத்தை நான் காலேஜ் கவுன்சிலிங்கில் தாங்க பார்த்தேன். நான் மெரிட்டில் ஒரு நல்ல காலேஜில் பிஜி சீட் வாங்கியிருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் அந்த காலேஜில் என்னோடய மெரிட் சீட்டை தர முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாங்க. என் கூட போராடின மற்ற ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடைசியில் பயந்துட்டு வேறு காலேஜ் போய்க்கிறோம்னு பேக் அவுட் ஆகிட்டாங்க. நான் மட்டும் தனியாக நின்னேன். எனக்கு பயம் வந்துருச்சு. அப்போது எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், உன் மார்க்குக்கு நீ தகுதியான இடத்துல தான் நிற்கிற, நியாயத்துக்காக போராடு, தோற்று போனால் பார்த்துக்கலாம், உள்ளே போய் மார்க்கில் கை வச்சுட்டாங்கன்னா நான் கோர்ட் வரையும் போவேன், நீ தைரியமாக போ அப்படின்னு சொன்னாருங்க. தனி ஆளாக நின்று போராடி அட்மிஷன் வாங்கியும் கொடுத்தாரு. அந்த பயத்தோடவே உள்ளே போய் நல்லா படித்தேன். ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட் வாங்கி காலேஜை விட்டு வெளியே வர்ற அன்னைக்கு என்னை அன்னைக்கு எதிர்த்து நின்ன அதே ஹெச்ஓடி சார் மொத்த கிளாஸ் முன்னாடியும் சொன்னார், எத்தனையோ பேர் பின்வாங்கி ஓடினப்போ தன் பக்கம் நியாயம் இருக்குன்னு தைரியமாக போராடி வந்து உள்ளே இன்னைக்கு கேம்பஸ்லேயே வேலையும் வாங்கிட்டு போகிறா பாருங்க, ஷீ சோ பிரேவ்னு சொன்னார். அன்னைக்கு என் கண் முன்னாடி வந்த ஒரே முகம் எங்கள் அப்பாவோடது தான். அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போக 8:30 வாசல் லைட்டை ஆஃப் பண்ணின அதே அப்பா தான் என் வாழ்க்கையில் ஒரு தப்பான இருட்டு வந்துடக்கூடாதுன்னு உலகத்தையே எதிர்த்து நின்று வெளிச்சம் போட்டு கொடுத்தாரு. ஸோ வெளியில் அவரே ஸ்ட்ரிக்டான அப்பா, ஆனால் உள்ளுக்குள்ள என்றைக்குமே என்னோட அன்பான கூல் டாட் தாங்க.
0: சூப்பர் பாரதி, ரொம்ப அழகாக பேசினீங்க உங்கள் அப்பாவை பற்றி. உங்களோட தேவைகளை உங்களோட ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய பலமாக நின்றுருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம கேட்க போகிறது இளையராஜா அவர்கள் இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் மிஸ்டர் பாரத் அப்படின்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இது வானிலை வானிசை வானொலி 88.9.
3: என்னம்மா கண்ணு

0: போட்டியா ஒன்றி மோதி தம்பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்ஸ்.
1: மீண்டும் இணைஞ்சிருக்கோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெள்ளி மாலை நிகழ்ச்சி. இது வானிசை வானொலி 88.9. நம்ம அப்பாக்களை பற்றின கதைகளை வந்து தொடர்ந்து பேசலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் தங்களோட பாசத்தையும் சரி கோபத்தையும் சரி ரொம்ப வெளிப்படையாக காட்டிடுவாங்க. பட் அப்பாக்கள் வந்து அவங்களோட பாசத்தை அவ்வளோ டைரக்டாக வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த வகையில் கிருத்திகா, உங்கள் அப்பா நேரடியாக சொல்லாமல் இருந்தாலும் என்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களோட அன்பை உங்களுக்கு உணர்த்தியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: ஆமாம் ரிஃபா, நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி முக்காவாசி பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் வந்து அவங்க பாசத்தை வந்து வெளிப்படையாகவே காமிச்சிடுவாங்க. ஆனால் அப்பாக்கள் வந்து அந்த மாதிரி இல்லை. எப்போவுமே பாசம் இருக்கும், ஆனால் அதை எப்படியும் பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனால் வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க. அம்மாக்கள் வந்து சாப்பாடு மூலியமா இல்லை நம்மளை கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கறது அந்த மாதிரி செய்கைகள் மூலியமா காமிப்பாங்க. ஆனால் அப்பாக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் அவங்களோட பாசத்தை காமிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட அப்பா வந்து நான் 7வது வகுப்பு படிக்கும்போது எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்தார். எங்கள் பள்ளி என்னவோ நடக்கிற தூரம் தான், போனால் டக்குன்னு போயிடலாம் பள்ளிக்கு. ஆனாலும் அவருக்கு வந்து பொண்ணு நடக்கக்கூடாது, கொஞ்சம் வசதியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்காமே வாங்கி கொடுத்தாரு. அது வந்து ஒரு பாசத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஊருக்கு வரும்போதெல்லாம் நிறைய கதை புத்தகங்கள் வாங்கி தருவார். ஸோ அப்போ வந்து எனக்கு அது படிக்க படிக்க எனக்கு நிறைய படிக்கிற ஆர்வம் வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பண்புகளை வந்து எனக்குள்ள வளர்க்குறது மூலியமா, என்னோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது மூலியமா அவர் அவரோட அன்பை வந்து எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க கிருத்திகா. அதாவது அப்பாக்கள் தங்களோட அன்பை வெளிப்படையாக காட்டலன்னா கூட அம்மாவோடைய அன்போட எந்த விதத்துலையுமே அப்பாவோட அன்பு குறைஞ்சதே கிடையாது அப்படின்னு ஒரு அழகான பதிலை சொல்லியிருக்கீங்க. எவ்வளோதான் நம்ம மேலே இருக்கிற அன்பை அவங்க வெளிப்படையாக காட்டலனாலும் சரி காட்டினாலும் சரி, நம்ம பெற்றோர்கள் அவங்களுடைய வாழ்க்கையோட ஒரு அர்த்தமாக நினைக்கிறது குழந்தைகளான நம்மளை தான். நாம் பெற்றோர்கள் ஆனதுக்கப்புறம் கூட அந்த உணர்வு வந்து அப்படியே தான் நம்மளுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எல்லாமே அவங்க தான், எல்லாமே அவங்களுக்காக தான் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய இடங்களில் நம்ம சொல்கிறது உண்டு. என்னுடைய லைஃபோடைய அர்த்தம் வந்து நீங்கள் தான் நம்மளும் குழந்தைங்க கிட்ட கன்வே பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம எல்லாருமே அம்மாக்களாக இருக்கோம் இல்லையா? அப்பா மாதிரி காட்ட முடியலன்னா கூட நம்மெல்லாம் காட்டிடுவோம். நிறையா ஒரு முத்தத்தின் வாயிலாவோ நம்மளுடைய வார்த்தைகளின் வாயிலாவோ நிறைய காட்டிடுவோம். அந்த வகையில் வந்து இளையராஜா அவர்களுடைய இசையில் மனோ அவர்களுடைய குரலில் சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து என்னுடைய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல், அதே நேரத்தில் என்னோட அப்பாவுக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பாடல், அந்த அழகான பாடல் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு மகிழுங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது வெள்ளி மாலை நிகழ்ச்சி வானிசை வானொலி 88.9.

0: நேரம் இப்பொழுது 7:35. அப்பாக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த கேள்வி பாரதி உங்களுக்காக. சின்ன வயசில் அப்பா நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு புரியாமல், ஆனால் இப்போ வளர்ந்த அப்புறம் அப்பா சொன்ன ஒரு அட்வைஸோ ஒரு டெசிஷனோ உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லைனா அப்போ புரியலை இப்போ புரியுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனோ ஒரு டெசிஷனோ ஒரு இல்லை அப்பாவோட ஒரு பழக்கமோ உங்ககிட்ட வந்திருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குது கிருத்திகா. அப்பா சொன்ன அட்வைஸ் அன்னைக்கு புரியலை இன்னைக்கு புரியுதான்னு கேட்டால் என் வாழ்க்கையே மாற்றின ஒரு பெரிய சம்பவமே இருக்குங்க. எங்கள் அப்பா பள்ளிக்கூடம் பக்கம் போனது கிடையாது, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, நான் தான் படிக்கலை ஆனால் என் பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் 4 பேருங்க, 3 பொண்ணுங்க ஒரு பையன், நான் 3வது பொண்ணு. எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்களை எதுக்கு இவ்வளோ படிப்பு இவ்வளோ படிப்பு கொடுக்குற அப்படின்னு இலவச அட்வைஸ் வழக்கம் போல் கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா பொண்ணுங்க படித்து சாதிப்பாங்க அப்படின்னு நினச்சவர் தான் அவர். ஸ்கூல் முடித்தப்போ எனக்குள்ள ஒரு பிடிவாதம் வந்துடுச்சு, நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு அடம் பிடிச்சேங்க. அப்பா உடனே சொன்னார், 12th நல்ல மார்க் எடு, மெரிட்டில் சீட் கிடச்சா இன்ஜினியரிங் சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் அந்த மார்க்கை எடுக்கலை. அப்பா எப்படியும் செல்லத்தில் சேர்த்து விட்டுருவாருன்னு அசால்ட்டாக நினச்சிட்டேன். ஆனால் அப்பா முகத்தில் அடித்த மாதிரி கைவிரிச்சிட்டாரு. சொன்ன மார்க் எடுக்கலை, இன்ஜினியரிங் கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ தான் தகுதியை வளர்த்துக்கிட்டு போராடி வாங்கணும்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு அவரை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, செம்ம கோபம், பயங்கர வெறுப்பு. வேறு வழி இல்லாமல் லோக்கலில் ஒரு காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேர்ந்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு வெறி வந்துடுச்சு, அடுத்தது நான் எம்சிஏ படிப்பேன், அதுக்கு நீங்கள் தான் ஃபீஸ் கட்டணும்னு அப்பா கிட்ட சவால் விட்டேன். அப்பாவும் நீ காலேஜ் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வா, நான் சேர்த்து விடுறேன்னு சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டாரு. வெறித்தனமாக படித்தேங்க, காலேஜ் ஃபஸ்ட்டாக வந்தேன். சொன்ன மாதிரியே ஒரு நல்ல காலேஜில் எம்சிஏ சீட் கிடச்சிது. இதை தான் ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னேன்னு இதுக்கு முன்னாடி ஒரு இதில் தான் வந்து பயங்கரமாக எனக்கு அட்மிஷன் கிடைக்காமல் போனது. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராமாவே நடந்துச்சு அந்த டைமில். ஆனாலும் எங்கள் அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்ன வார்த்தைக்காக முழு ஃபீஸையும் கட்டி படிக்க வச்சார். அன்றைக்கி நான் கேட்ட உடனே அந்த இன்ஜினியரிங் சீட் அவர் வாங்கி தந்திருந்தா லைஃப்பில் எதையுமே போராடி ஜெயிக்கிற குணம் எனக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்காது. ஆனால் எங்கள் அப்பாவோட உண்மையான பாதுகாப்பை நான் எப்போ முழுசாக உணர்ந்தேன் அப்படின்னா, அது கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தையும் பிறந்து ஆஸ்திரேலியா வந்த பிறகு தாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் அப்பாவும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கணவரும் சரி, என்னை ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் தனியாக விட்டதே கிடையாதுங்க. கவுன்சிலிங்கில் இருந்து மளிகை கடை வரைக்கும் எனக்கு பின்னாடியே ஒரு பாதுகாப்பு அரண் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படிப்பட்ட நான் என் குடும்பத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு புது நாட்டில் தனியாக ஆஸ்திரேலியாவில் வந்து இறங்கினேன். ஒரு வாடகை வீடு தேடி அலைஞ்சு அக்ரிமெண்ட் போட்டு குடும்பம் வர்றதுக்குள்ளே அந்த வீட்டை செட் பண்ணி நின்று அந்த தருணம் இருக்கே, அப்போது தான் எங்கள் அப்பா முகம் வந்து நெஞ்சு அடைச்சது. அடடா, அப்பா கிட்ட இருந்த வரைக்கும் என்னை எந்த கஷ்டமும் தெரியாமல் ஒரு துரும்பு கூட மேலப்படாமல் எவ்வளவு பாதுகாப்பாக பொத்தி பொத்தி வளர்த்துருக்காருன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய ரியலைசேஷன் வந்ததுங்க. அன்னைக்கு இன்ஜினியரிங் சீட்டுக்கு நோ சொல்லி ஸ்ட்ரிக்டாக நின்ன அதே அப்பா தான் வாழ்க்கையில் என்னோட நிழல் மாதிரி இருந்து என்னை அவ்வளோ நேசிச்சிருக்காருன்னு அந்த தனிமையில் தான் ஆழமாக புரிஞ்சுது. அன்னைக்கு அவர் சொன்ன நோ எனக்கு போராட்டத்தை கற்றுக் கொடுத்தது. அன்னைக்கு அவர் என் பின்னாடி நின்ன விதம் இன்னைக்கு கடல் கடந்து வந்து தனியாக நின்று ஒரு குடும்பத்துக்கான வீட்டை உருவாக்கும் அளவுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு என் குழந்தையை வளர்க்கும் போது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த அதே வாழ்க்கை பாடம் தான் என் கண்ணு முன்னாடி நிற்கிது. பிள்ளைங்க கேட்ட உடனே எல்லாத்தையும் தட்டில் வச்சு கொடுக்காதீங்க, அவங்கள உழைச்சி ஜெயிக்க விடுங்க, அதே சமயம் அவங்களுக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு அரணா என்றைக்குமே நெல்லுங்க.
2: சூப்பர் பாரதி, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்துமே ரொம்ப உண்மையானது. குழந்தைகளை வந்து படியேற விட்டுட்டு நாம் பின்னாடி இருந்து பார்த்துக்கணுமே தவிர நாமளும் எல்லா படிகளையும் சேர்ந்து ஏறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே போல் அவங்க தடுமாறும் போது தாங்கி படிக்கிறதுக்கு பின்னால் நிச்சயமாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு அப்பாவுமே அப்படி தான் இருந்திருக்காங்க, நாமளும் நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து நிச்சயமாக அப்படி இருப்போம்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்பா நமக்கு புரியாமல் இருந்தால் கூட நாமளும் வாழ்க்கையில் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த உணர்வை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில், விஜய் ஏசுதாஸ் அவர்களுடைய குரலில், கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு மகிழுங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது வானிசை வானொலி 88.9.

0: மிகவும் அழகான பாடல் கேட்டோங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விண்ணஃபம் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை. எனக்கு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் தோணுதுங்க கிருத்திகா. பொதுவாக அப்பா மகள் உறவில் இருக்கிற அந்த நெருக்கமோ எமோஷ்னல் பாண்டிங்கோ அப்பா மகன் உறவில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? இதற்கு உண்மையிலேயே ஏதாவது காரணம் இருக்கிறதா, இல்லை இது நம்முடைய ஒரு பொதுவான பெர்செப்ஷன் மட்டும்தானா? உங்கள் அனுபவம் என்ன சொல்லுது?
1: இது ஒரு நல்ல கேள்வி பாரதி. இது வந்து ஒரு உலக நியதியாகவே இருக்குது. மகள்கள் எல்லாம் அப்பா செல்லும், மகன்கள் எல்லாம் அம்மா செல்லம் அப்படின்னே தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம போட்ட பாடல்கள்லேயே அப்படிதான் தெரியுது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்த பாட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட எது வேணாலும் கொடுக்க தயாராக இருக்காரு. அதே சமயத்தில் அப்பா பையன்னு வரும்போது ஏட்டிக்கு போட்டியாக பாடுறாங்க, என்னம்மா கண்ணு ஆமாம்மா கண்ணு அப்படின்னுட்டு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, எனக்கு வந்த ஒரு எண்ணம் வந்து ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அப்பாக்களுக்கு வந்து பொண்ணுங்க மேலே கொஞ்சம் அதிக ஒரு பாசம் இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுது. அந்த மாதிரி அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் ஆணாக இருக்கிறதுனால அவங்களோட எண்ண ஓட்டம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அப்பா அவங்க பையன் வந்து எப்படியா இருந்தாலும் சமாளிச்சிடுவான் அப்படின்னு அவங்க மேலே பெருசாக ஒரு கவனம் இல்லாத மாதிரி இருக்கலாம். சொல்லப்போனால் அவங்கள வந்து இன்னொரு மேன் ஆஃப் த ஹவுஸாக தான் பார்ப்பாங்க அப்பாக்கள். அதனால சரி எப்படியும் சமாளிச்சிடுவான் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் பொண்ணுங்கன்னு வரும்போது அவங்களோட பாதுகாப்புக்கு எந்த வித ஒரு பங்கமும் வந்துடக்கூடாதே அப்படின்னு பொண்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பாசம் அன்பும் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்காவாசி அப்பாக்கள் வந்து அவங்களோட அம்மாவை தான் அவங்க பொண்ணுங்க மூலியமாக பார்க்குறாங்களோ அப்படின்றது என்னோட கணிப்பு. அந்த மாதிரி இந்த காலத்தில் ஆனால் இந்த கருத்து ஒத்து வருமானு எனக்கு தெரியல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவாங்களே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினால கூட அப்பாக்களுக்கு வந்து பொண்கள் மேலே இன்னும் கொஞ்சம் கரிசனம் ஜாஸ்தி இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களே நேயர்களே, இது முழுக்க முழுக்க என்னோட கருத்து தான். இது யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ இதுதான் என்னோட கருத்து. இன்றைய நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ரிஃபா, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வேற ஏதாவது கருத்து பதிவு பண்ண ஆசைப்படுறீங்களா?
2: கண்டிப்பாக கிருத்திகா, நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியோட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்சர்ஸை கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட அப்பாவும் ஒரு ஒரு விதமாக இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியுது. இங்கே நம்ம மூணு பேரோடைய கதைகளே வந்து இப்படி இருக்கிறப்போ இன்னும் எத்தனை குடும்பங்கள், இன்னும் எத்தனை அப்பாக்கள், அந்த அப்பாக்களுக்கு எத்தனை குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க அப்பா மேலே வந்து எத்தனை எத்தனை பார்வைகள், எல்லாமே மாறும். சில பேர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கூலாக என்னோட குழந்தைங்களோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் அவங்களோட ஃபீலிங்ஸை கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் பேரண்டிங் ஸ்டைல் என்னவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒன் காமன் திங்னா அது நம்ம மேலே இருக்கிற அக்கறையும் அன்பும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் நம்ம குழந்தைங்களை வளர்க்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு சின்னதாக அடிபட்டுடக்கூடாதுன்னு நம்ம பதறதுலேருந்து, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, அவங்கள எது டிஸ்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலுமே அத்தனை குழந்தைகளை பற்றியுமே ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சு நம்ம மண்டையில் போட்டு திணிச்சு வச்சுக்க நினைக்கிறோம் இல்லையா. அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது புரியவே ஆரம்பிக்குது. நம்மளை பற்றி ஏன் இத்தனை கேள்விகள் கேட்டாங்க, ஏன் நம்மளை இவ்வளோ ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் நான் முன்ன சொன்ன மாதிரி கூட்டு குடும்பம்ன்றதுனால அப்பாவோட சேர்ந்து ரெண்டு சித்தப்பாக்களும் இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி ஃபாதர்லி ஃபிகர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேரோட லைஃப்பில் வந்து ஃபாதர்ஹுட் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் நமக்கான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி, நம்மளோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்க, நம்மளோட வெற்றியை பார்த்து பெருமிதம் கொள்கிறவங்க, இப்படி நிறைய பேர் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் இந்த டைமில் நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். அண்ட் திருமணத்துக்கு அப்புறம் முக்கியமாக பெண்கள் அவங்க வீட்டிலேருந்து திருமணமாகி இன்னொரு ஒரு வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு செயல் மூலமாக, சின்ன சின்ன அன்பு மூலமாக நம்மளுடைய அப்பாக்களை நினைவுபடுத்துகிற நம்மளுடைய மாமனார்களையும் நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். அண்ட் சிங்கிள் பேரண்டாக இருந்து அப்பாவோட பொறுப்புகள் எல்லாத்தையுமே தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு குடும்பத்தை வழி நடத்துற எல்லா அம்மாக்களையும் நாம யாரும் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஃபேமிலி, நீங்க சொன்னீங்கல்ல கிருத்திகா, மேன் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல சிங்கிள் பேரண்டையும் நம்ம பிளேஸ் பண்ணி கண்டிப்பா நினைச்சு பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபாதர்ஸ் டே லாஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு, ஆனா அவங்கள செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு நாள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு சின்ன ஃபோன் கால் மூலமாவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படி சின்ன சின்ன விஷயம் மூலமா நம்மளுடைய பெரிய அன்பை அவங்களுக்கு வெளிக்காட்டணும். சில விஷயங்கள் நம்மளுடைய அப்பாக்களோ அம்மாக்களோ பண்றது இப்பவுமே நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம், எரிச்சல் ஊட்டலாம், அப்படி ஏதாவது இருந்தா கூட அதை அவங்க கிட்ட கன்வே பண்ணும்போது நிதானமா மரியாதையா அன்போட கன்வே பண்ணணும். ரெண்டு தடவை புரியலையா, 10 தடவையும் அதே நிதானத்தோட கன்வே பண்ணணும். பிகாஸ் நம்ம ஒரு பேனா கூட பிடிக்க தெரியாம இருந்தப்போ நம்மளை வந்து எந்த ஒரு எரிச்சலும் இல்லாம எத்தனை முறை சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நினைச்சு பார்த்துக்கணும் இந்த இடத்துல. அண்ட் அந்த அன்பு, பொறுமை, அக்கறை இது எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் அதே அன்போட இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு அழகான நிறைவுக்கு வருது. அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள், இன்னும் அன்பான அனுபவங்கள், சுவாரஸ்யமான கதைகளோட மீண்டும் சந்திப்போம். இன்னைக்கு எங்களுடைய குரல் உங்க எல்லாரிடமும் வந்து சேருவதற்கு தொழில்நுட்ப ரீதியா உதவி பண்ண குமார் அங்கிள் அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேர்த்துக்கும் எங்களுடைய பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் வாலியின் வரிகள்ல இருந்து ஆர் பார்த்த சாரதியிலோட இசை அமைப்புல கல்யாண ஊர்வலம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகியின் குரல்ல நம்ம குமார் அங்கிளுக்காக ஒரு நெஞ்சம் நிறைந்த பாடல் வந்துட்டு இருக்கு. உங்களிடம் இருந்து விடை பெறுவது ரிஃபா, கிருத்திகா அண்ட் பாரதி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மெல்பர்னின் மேற்கு பகுதியிலிருந்து ஒலித்த வெள்ளி மாலை நிகழ்ச்சி. இது வானிசை வானொலி 88.9. நம்ம கதைகள் தொடரட்டும், மீண்டும் சந்திப்போம். நன்றி.